சொல்லே அணுக்குதே நேனாச்சோ வருதே லட்டலாட்ட சொல்லே அணுக்குதே நேனாச்சோ வருதே கர்ணமஜா கமோத்தினு பன்சீத்தே